பக்கத்துல கோட்ரஸ்ட் பாடுப்பா. இங்கயா மச்சினே பல்லுல கச்சின்னு பாரு, பேப்பர்ல ஒட்டுன மேட்ரு தியேட்டர்ல பத்துவான் கத்தியா எத்துன்னு.